மிஷாதிரி அருக்குள்ள வச்சுக்கறிய கேள கிங்கிரியா மாறேன் கேவலமா உதப்பு மிஷாதிரிய கேள கிங்கிரியா மாறேன் அப்ப சித்தர்த்தோவில குருக்கு உயர்ந்த முகர்ந்து ஹோகுறிய கேள கிங்கிரியா மாறேன் கேள கிங்கிரியா மாறேன் மிஷா தான்